தேனம் கண்ணம் வாசுதேவம் யமமயாசி சாயேனம் கண்ணா போலியே கயஸ்குமாலே நமனகாரேனம் அப்பனோ அட்டே தேனம் சே கண்ணே வாசுதேவே அரமாரிட்டேமயாசி கஹன்னம் பந்தே கயஸ்குமாலே நமனகாரேனம் சாயே அப்பனோ அட்டே தைனமராஹரேட்டனேமேகன்னவாசுதேவமேவயாசிவம்குலோகன்னாகைசுமாலேமனகாரேனம்மமபுவாமமகல்லம்புவவரன்னகாலசமயசேவந்தைனமசேவந்தித்தானமசிதாயோமயாசி தேனம் சே கண்ணே வாசுதேவே அரஹம் அரிட்டனிமே மோயாசி கேசனம் பந்தே சே புரிசே அபத்தி அபத்தியே ஜா பரிவஜ்ஜியே ஜேனம் மம் சஹோயரம் கன்யசம் சம்பாயரம் கயஸ்குமாரம் அனகாரம் அகாலே சேவ ஜீவியாவோ ஓரோவியே தேனம் அரஹ அரிட்டனிமே கண்ணம் வாசுதேவ யோயாசி மானம் கண்ணாய் மானம் கண்ணாய் மானம் கண்ணா தும்மம் தஸ்ஸ புரிசஸ்ஸ போஸ மாவஜ்ஜை இவம் கலோகன்னா தினம் புரிசேனம் கயஸ்குமாரஸ் அனகாரஸ் சாஹிஜ்ஜே தின்னே கஹன்னம் பந்தி தினம் புரிசேனம் கயஸ்குமாரஸ் சாஹிஜ்ஜே தின்னே தைனம் அரஹ அரிட்டனேமி கனு வாசுதேவம் யோயாசி சே நுனம் கம்மா தும்மும் மமம் பாய வந்தை அவமகச்சவானே பாரவை நேரி இகம் புரிசம் பாசசி ஜா அனுபவிசே ஜஹானம் கண்ணா தும்மம் தஸ்ஸ புரிசஸ் சாயிஜே தின்னே ஏவம் மேவ கண்ணே ஏவம் மேவ கண்ணா தேன புரிசேனம் கயஸ்குமனச அனகாரஸ் அணே